ஆகாசவாணி அனந்தபுரம் கேந்திரம். இப்படி வேந்தாம், ஏ சில்பி கல்பனவோ எம் நரசிம்ஹம் பாடின லலித கீதம்.

கனவுலிட்டார். திவிஜயச்சா கந்தர்வராட்சசுலோ, திவிஜயச்சா கந்தர்வராட்சசுலோ, திருகுவேளாலந்திட்டு நிர்பய

சனிபோயிரில கையில் தையில் தனிஜ நுலாடு கொனுட்ட மாட்டையேக சனிபோயிரில கையில் தையில் தனிஜ நுலாடு கொனுட்ட மாட்டையேக ஜனனி சகித்த முக பாண்டவும் ஜனனி சகித்த முக பிரதிக்கு பயிட்ட சஞ்சரிச்ச சுன்னார விப்ர ஜனனி சகித்த முகம்